நேரம் காலை 5:41 6 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 23 நாள், 2026 ஜூலை மாதம் 7 செவ்வாய்க்கிழமை. 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

நேரம் காலை 6:27 5 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன்

0: கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்ஸிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
3: கடந்த வாரம் 2 நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்தோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர்

0: திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: प्रधानमंत्री नरेन्द्र मोदी अद्य जकार्तायां इंडोनेशिया देशस्य प्रधान राष्ट्रपतिना प्रबोवो सुबियांतो इत्यमुना सह द्विपक्षीय वार्तां विधास्यति। प्रधानमंत्री श्री मोदी राष्ट्रपति प्रबोवो इत्यस्य आह्वानेन तत्र त्रिदिवसीय आधिकारिक प्रवासे ह्यः एव जकार्ता नगरं संप्राप्तवान्। अत्रागमने तावत् इंडोनेशिया वायुसेनायाः युद्धक विमानैः प्रधानमन्त्रिणः विमानस्य गगनमार्गे संरक्षणं कृतम्। सहैव विमानपत्तने राष्ट्रपतिना स्वयमुपस्थाय तस्य विशेषं भव्यं च स्वागतं विहितम्। एतादृशम् अभूतपूर्वम् अभिनन्दनम् अवलोक्य प्रधानमन्त्रिणा निगदितं यत् इयं वार्ता 18,000+ भारत इण्डोनेशिया व्यापकरणनीतिकसहयोगाय कञ्चन नूतनं वेगं प्रदास्यति। जकार्तायां प्रदर्शितानि मनोरञ्जकसांस्कृतिकप्रदर्शनानि श्लाघयन् प्रधानमन्त्रिणा प्रोदीरितं यत् एतानि प्रदर्शनशिल्पानि भारत इण्डोनेशिया देशयोः प्राचीनसभ्यतायाः संस्कृतेः आध्यात्मिकसम्बन्धानाञ्च प्रगाढतां प्रतिबिम्बयन्ति। अत्रावसरे प्रधानमन्त्रिणा तत्र इण्डोनेशिया छात्राणां समन्वयसमूहेन कृतं भरतनाट्यनृत्यमपि भृशं प्रशंसितम्। स्वस्य विश्रामभवने प्रवासी भारतीयैः सह मिलित्वा तेन रामायणकथाधारितं प्रसिद्धं वायाङ्गकुलित छायाखटपुतली प्रदर्शनं बौद्धिकभक्तिनृत्यञ्च अवलोक्य महान् हर्षः प्रकटितः। इण्डोनेशियादेशे भारतीयराजदूतस्य सन्दीपचक्रवर्तिनः अनुसारं प्रधानमन्त्रिणः अयं प्रवासः दक्षिणपूर्व एशियायाः अस्याः बृहत्तमायाः अर्थव्यवस्थायाः साकं भारतस्य रणनीतिकसम्बन्धान् उच्चतरशिखरं प्रापयिष्यति। ध्यानार्हं वर्तते यत् प्रधानमन्त्रिणः अस्य त्रिदेशीय इण्डो पेसिफिक् प्रवासस्य एतत् प्रथमं चरणमस्ति। अतः परं सः अस्मिन्नेव सप्ताहान्ते ऑस्ट्रेलिया न्यूजीलैंड देशयोः अपि भ्रमणं विधास्यति। श्रीराम जन्मभूमि तीर्थक्षेत्र न्यासेन सामान्य सचिवस्य चंपतरायस्य न्यास सदस्यस्य डॉक्टर अनिल मिश्रस्य च त्यागपत्रे स्वीकृतं। कथितेन राम मंदिर दान वंचन प्रकरणे तयोः नाम प्रकाशात् परं उभौ त्यागपत्रं प्रदत्तवन्तौ। कृष्णमोहनः नवनियुक्तिपर्यन्तम् अन्तरिम सामान्य सचिवरूपेण नियुक्तः। तस्य परिवादे कथितदान अनियमिततायाः प्रकरणे FIR इत्यस्य पञ्जीकरणम् अभवत्, यस्मिन् 8 जनाः निगडिताः। विदेशमन्त्री डॉ. एस. जयशंकरः बहरीन देशे तत्रत्येन नरे

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7:01. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை ஷிமுகா கே குமாரசுவாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். உயஸ்கி சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மலே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சித்திர சங்கீதம், 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். நேர்களை இன்று மாலை 5:00 அரங்கிசையில் டெல்லி பி சுந்தரராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

இன்று மாலை 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:20 சிறுவர் சோலை, பெண் கல்வி டி பிரணிதா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம், டி அகல்யாவின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி கனகதாஸ், கற்றலை எளிதாக்கும் தொழில்நுட்பம் உரை வழங்குபவர் என் கே திவ்யதர்ஷினி, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45

இதுக்கு மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

ఒక భారత సముద్ర తీర చరిత్రలో మరొక గర్వించదగిన అధ్యాయం కానున్నదని మంత్రిత్వ శాఖ పేర్కొంది. ఈ ఫ్రిగేట్ ఆధునిక కంబైన్డ్ డీజిల్ ఆర్ గ్యాస్ ప్రొపల్షన్ సిస్టంతో నడుస్తుంది. ఇది అన్ని రకాల సముద్ర తీర మిషన్లలో అసాధారణమైన సామర్థ్యంతో అత్యంత వేగంగా పనిచేయడానికి సహాయపడుతుంది. 70% పైగా స్వదేశీ పరిజ్ఞానంతో రూపొందించిన మహేంద్రగిరి ప్రభుత్వం చేపట్టిన ఆత్మనిర్భర్ భారత్ విధానానికి చక్కని ఉదాహరణ అని రక్షణ మంత్రిత్వ శాఖ పేర్కొంది. గుజరాత్, సౌరాష్ట్ర, కచ్ మధ్య మహారాష్ట్ర, తీర ప్రాంత కర్ణాటకల్లో ఈరోజు అక్కడక్కడ అత్యంత భారీ వర్షాలతో పాటు భారీ నుంచి అతి భారీ వర్షాలు కురిసే అవకాశం ఉందని భారత వాతావరణ శాఖ రెడ్ అలర్ట్ జారీ చేసింది. రాబోయే 2 రోజుల్లో ఢిల్లీ, హర్యానా, చండీగఢ్, పంజాబ్, బీహార్, ఛత్తీస్గఢ్, కర్ణాటక, మధ్యప్రదేశ్, విదర్భ మొదలైన చోట్ల కూడా భారీ నుంచి అతి భారీ వర్షాలు కురుస్తాయి. ఫుట్బాల్లో నిన్న రాత్రి డల్లాస్ స్టేడియంలో జరిగిన రౌండ్ ఆఫ్ 16 మ్యాచ్లో పోర్చుగల్ను 1-0 తేడాతో ఓడించి స్పెయిన్ ఫీఫా ప్రపంచ కప్ క్వార్టర్ ఫైనల్స్లోకి దూసుకువెళ్ళింది. 2010లో సౌత్ ఆఫ్రికాలో తమ ఏకైక ప్రపంచ కప్ టైటిల్ గెలుచుకున్న తర్వాత స్పెయిన్ క్వార్టర్ ఫైనల్స్కి చేరుకోవడం ఇదే మొదటిసారి. మెక్సికో సిటీలో జరిగిన మరొక మ్యాచ్లో మెక్సికోపై 3-2 తేడాతో విజయం సాధించి ఇంగ్లాండ్ కూడా క్వార్టర్ ఫైనల్స్లోకి చేరుకుంది. విశేషాలు మరొకసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు జకార్తాలో ఇండోనేషియా అధ్యక్షుడు ప్రభువో సుబియాంతోతో చర్చలు జరుపుతారు. భారత నౌకాదళం తన 6వ ప్రాజెక్ట్ 17A స్వదేశీ స్టెల్త్ ఫ్రిగేట్ మహేంద్రగిరి యుద్ధ నౌకను శనివారం నాడు జలప్రవేశం చేస్తుంది. ఫీఫా ప్రపంచకప్ ఫుట్బాల్ పోటీలో రౌండ్ ఆఫ్ 16లో గెలిచి స్పెయిన్, ఇంగ్లాండ్ క్వార్టర్ ఫైనల్స్లోకి ప్రవేశించాయి. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சி திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்விச் சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக்

0: கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். நான்கு நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா பகத், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று

ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரையிசை பாடல் கேட்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக சியான் ரால்டன் சைந்தவி பாடிய பாடல்.

0: தொடர்வது ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 8:31. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உயிரி திரைப்படத்திற்காக சுக்வேந்தர் சிங் சுபா பாடியது.

0: கட்டணா சுயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேரம் இப்பொழுது 8:42:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் ஒலிக்க இருக்கும் பாடல் பொற்காலம் திரைப்படம். பாடலை பாடியவர்கள் அருண்மொழி, அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா.

0: online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: ஒலித்து கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடரும் பாடலை பாடியவர்கள் அரியரன் திப்பு, பாடலின் படம் சாமுராய்.

ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. ஷிமோகா கே குமாரசுவாமி அவர்களின் சாக்சபோன் இசை கேட்கலாம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். மகா கணபதி முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

ராஜராஜராதித்தே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை ராகம் நிரோஷ்டா ஆதிதாளம் திஸ்ர நடை.

நேரம் 9:32:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி பஜரே ரே மானச, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ஆபேரி ராகம், ஆதிதாளம்.

ஆபேரி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக தம்பூரி மீட்டிதவ. சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமா ஆதிதாளம் திஷ்ரநடை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்சபோன் இசை கேட்டோம். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர்ஃபிரோசி.

நேரம் 10:30 20 ஆகாஷவாணியின் 100.1 FM கோல்டில் நேயர்கள் கேட்கலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் குரு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி,

பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு

0: மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் ஒலிக்கேற்கும் பாடல் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

0: ஒலித்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியது.
1: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும்

0: உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: அவ விளையாடிட்டு இருக்கா?
6: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
5: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
6: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
5: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
6: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
5: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் குடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
7: ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. சுகமான ராகங்களில் நிறைவான பாடல் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது. பாடலின் படம் உல்லாச பறவைகள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 11:10, 30 நொடி. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் வாணிஜெயராம் பாடியது.

0: திரைக்காலத்தில் தொடரும் பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. தூரில் நின்று பூச்சு திரைப்படத்திற்காக ஒலுக்கியிருக்கிறது.
1: தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12 மணி 1 நிமிடம். குரளமுதம் கேட்கலாம்.

0: கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
1: ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றளரிது.
0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:02. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நீரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டெல்லி பி சுந்தரராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சூளை. இதில் பெண் கல்வி, டி பிரணிதா வழங்கும் முறை, சங்கீதம் சந்தோஷம், டி அகல்யாவின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி கனகதாஸ், கற்றலை எளிதாக்கும் தொழில்நுட்பம், உரை வழங்குபவர் என் கே திவ்யதர்ஷினி. 7:50 செய்தி கதமம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

100.1 FM கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆயிரத்தில் ஒருவன், திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் P. சுசிலா பாடியது.

0: online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
1: நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் மனதிற்கு இனிய காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாடல்களை பாடியிருப்பவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை.

0: Good night.
1: Good night. காலத்தால் அழியாத தமிழ் திரைப்பட பாடல்கள். பாடியிருப்பவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் சந்திரோதயம்.

0: நிக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: ஒரு மரம் 1,000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் 1 மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: நேரம் இப்பொழுது 12:23:15. 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாடலை பாடியுள்ளவர்கள் TM சௌந்தரராஜன், P. சுசீலா. ஒலிக்கியிருக்கும் பாடலின் படம் பறக்கும் பாவை.

காலத்தால் அழியாத திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் நிறைவாக உரைத்த பாடலின் படம் வல்லவன் ஒருவன். தொடர்வது தெலுங்கு மற்றும் தமிழில் செய்தி அறிக்கைகள்.

அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர

0: என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்தாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டிடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல் படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை

0: 1535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவியளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், 2வது போட்டி வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் இயற்றி ஒய் சுப்பிரமணியம் இசையமைத்த பாடல். எஸ் அம்பிலி இப்பாடலை பாடியுள்ளார்.

தொடர்ந்து தென்கச்சி கோஸ்வாமிநாதன் இயற்றிய பாடல் எல் கிருஷ்ணன் இசையமைத்திருக்கிறார். லதா ராஜு இப்பாடலை பாடியுள்ளார்.

தொடர்ந்து நின்னு வினாகதி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி, ராகம் பூர்வி கல்யாணி, தாளம் மிஸ்ரச்சாப்பூ.

இதுவரை ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டும், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.

0: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
1: திரைகானத்தில் தொடர்ந்து மண் வாசனை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கடலூர் கவிதைகள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட

0: நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: திரைகானத்தில் தொடர்ந்து அன்பே சிவம் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியுள்ளவர்கள் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி. திரைப்படம் அம்மன் கோவில் கிழக்காலே.
1: பூவை எடுத்து ஒரு மாலை.

0: ಸ್ವಯಂ ಹಿ ಕಟ್ಪಡೆ ಭಾರತೀಯ ಸೇನಾ.
1: தேனி நேரத்தில் திரை இசை பாடலொன்று. வருஷம் 16 திரைப்படத்திற்காக பி. சுஷீலா குழுவினருடன் பாடியது.

0: और दोस्तों अब दीजिए हमें परिक्रमा कार्यक्रम यहीं समाप्त करने की। मैं हूं मुनीश शर्मा और मेरे साथ आपने सुना अभिषेक को। कार्यक्रम दोबारा सुनना चाहें तो आइए हमारी वेबसाइट पर newsonair.gov.in। आज्ञा दीजिए, नमस्कार।
1: நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டெல்லி பி சுந்தரராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர் சிங். நிகழ்ச்சியின் துவக்கமாக நிஜமார் மமுலனு என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் உமாபரணம், தாளம் ஆதி.

அரங்கிசையில் டெல்லி பி சுந்தரராஜன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ ராஜகோபால முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சாவேரி ராகம் ஆதிதாளம்.

0: लोग घायल हो गए। ये विस्फोट फ्रांस के राष्ट्रपति इमानुअल मैक्रों और सीरिया के राष्ट्रपति अहमद अल-शरा की राष्ट्रपति भवन में होने वाली बैठक से ठीक पहले हुए। भारत और इंग्लैंड के बीच तीसरा T20 क्रिकेट मैच आज रात 10 बजे से नॉटिंघम में खेला जाएगा। भारत 5 मैचों की श्रृंखला में 0-1 से पीछे है। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், உஸ்தாத் விலாயத் கான் அவர்களின் சித்தார் இசை, அமலான் தத் அவர்களின் சரோட் இசை ஆகியன இடம்பெறும். அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், துறவூர் ஆர் நாராயணன் பணிக்கர குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரிய செய்தி தொகுப்பு, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 6 சதீஷ் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஆர் மாலினி அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி மிருதுளா அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 லய விநியாசம், குடியாத்தம் டி ஜி குமார், போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் ஆகியோரின் தவில் இசை கேட்கலாம், மிஸ்ர ஜாப்பு தாளம், 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, பி பி ராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்துலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:00 இளைய பாரதம் இளைஞர் இசை, வி வினீஷ் அவர்களின் பாட்டு, எஸ் சரண் அவர்கள் ஹார்மோனியம், கே யோக பிந்து மாதவன் அவர்கள் மிருதங்கம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷாகை, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று 7/7/25 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மெல்பர்ன் பயணத்தை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவிற்கான இந்திய உயர் ஆணையர் திரு நாகேஷ் சிங்குடன் நடத்தப்பட்ட நேர்காணலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இனிய நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: பெண் கல்வி உரை வழங்க வந்திருக்காங்க டி பிரணீதா.
2: பெண் கல்வி என்பது பெண்கள் கல்வி பெறுவதற்கான உரிமை, அதன் நிலைமை, தடைகள், எதிர்காலம் போன்றவற்றை குறிக்கும். சங்க காலத்தில் பெண்கள் கல்வி கற்று அறிவிலும் கலைத்திறனிலும் சிறந்து விளங்கினர். பெண்கள் கவிதைகள் இயற்றியதற்கு சங்க இலக்கியங்கள் சான்றாக உள்ளன. குறிப்பாக ஔவையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார் போன்ற பெண்பார் புலவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளனர். ஆனால் பின்னர் வரலாற்றின் பெரும் பகுதியில் அநேக சமூகங்களில் பெண்கள் ஆண்களுக்கு நிகரான கல்வி பெறும் வாய்ப்பை பெறவில்லை. கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையாகும். அந்த உரிமை ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சமமாக உரியது. ஆனால் ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி தேவையில்லை, அவர்கள் வீட்டை பார்த்து கொண்டால் போதும் என்ற தவறான எண்ணங்கள் சமுதாயத்தில் நிலவின. இதன் காரணமாக எண்ணற்ற பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்லும் வாய்ப்பை இழந்தனர். 19-20 நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்ற பெண்ணிய இயக்கம், அனைவருக்கும் கல்வி என்ற கோட்பாடு போன்றவை பெண்களுக்கான சம கல்வி வாய்ப்புகளை ஓரளவு ஏற்படுத்தி தந்தன. இன்று சில மேற்கு நாடுகளில் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பெண்கள் ஆண்களை விட கூடுதலான அதி உயர் கல்வியை பெறுகிறார்கள். ஆனால் இன்னும் பல நாடுகளில் பெண்களின் கல்வி ஆண்களை விட பின்தங்கியதாகவே உள்ளது. சில கலாச்சாரம் மற்றும் சமூக காரணங்களால் பெண் கல்விக்கு தடைகள் ஏற்படுகின்றன. பெண்களின் கல்விக்கு சமமான முக்கியத்துவம் கொடுக்காத மனப்பான்மை ஒரு பெரிய சவாலாக உள்ளது. பெண் கல்வி ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் மட்டுமே முன்னேறுவான். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அவளது குடும்பம் மற்றும் ஒட்டுமொத்த சமுதாயமே அறிவு பெறும். ஒரு தாயின் வழிகாட்டுதலே குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. படித்த பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த ஒழுக்கத்தையும் கல்வியையும் எளிதாக வழங்க முடியும். பெண்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலம் பாலின பாகுபாடு குறைகிறது. அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவும் சமூகத்தில் சுயமரியாதையுடன் வாழவும் முடிகிறது. கல்வி அறிவு மற்றும் வேலை வாய்ப்பு பெண்களை பொருளாதார ரீதியாக சுதந்திரமானவர்களாக மாற்றுகிறது. இது குடும்ப வறுமையை போக்க பெரிதும் உதவுகிறது. படித்த பெண்கள் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். இது குடும்பத்தில் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க உதவுகிறது. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. மருத்துவம், அறிவியல், தொழில்நுட்பம், நிர்வாகம், அரசியல், தொழில் முனைவு போன்ற அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கீடு நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும். பெண் கல்வியால் குழந்தை திருமணம் மற்றும் மூட நம்பிக்கைகள் போன்ற சமூக அவலங்கள் குறைகின்றன. கல்வி பெற்ற பெண் தன்னம்பிக்கையுடன் முடிவெடுப்பார். எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்வார். இந்தியாவில் பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் அதற்காக தங்களின் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர்கள் பலர். சாவித்ரிபாய் பூலே, தந்தை பெரியார், பாரதியார், கர்மவீரர் காமராசர் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோர் பெண் கல்விக்காக போராடியதில் மிக முக்கியமானவர்கள் ஆவர். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி சாவித்ரிபாய் பூலே. இவர் தனது கணவர் ஜோதிராவ் பூலேவுடன் இணைந்து 1848 புனேவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். பெண்களின் முன்னேற்றம் மற்றும் கல்விக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தீவிரமாக போராடியவர் தந்தை பெரியார். பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டதை எதிர்த்து கடுமையான சமூக சீர்திருத்த குரலை எழுப்பினார். பெண் கல்விக்காக தனது கவிதைகள் மூலம் தீவிரமாக போராடியவர். ஏட்டையும் பெண்கள் படிப்பது தீதென்று எண்ணியிருந்தவர் மாய்ந்துவிட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குவிந்தார் என்றார் மகாகவி பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பாடி பெண் உரிமை மற்றும் கல்வி பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே விதைத்தார். தமிழ்நாட்டில் பெண் கல்வியை அடித்தட்டு மக்களிடமும் கொண்டு சேர்த்ததில் காமராசரின் பங்கு அளப்பரியது. இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தி ஏழை பெண் குழந்தைகள் பள்ளிகளில் சேர வழிவகை செய்தார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண் குழந்தைகளின் கல்விக்காக போராடினார். பெண்களின் கல்வி வளர்ச்சிக்காக பல சட்டங்களை இயற்றுவதற்கு காரணமானவர். மலாலா யூசுப்சாய் பாகிஸ்தான்

0: பிரிவினை சேர்ந்த இவர் உலகம் முழுவதும் உள்ள பெண் குழந்தைகளின் கல்விக்காக மலாலா ஃபண்ட் மூலம் போராடி வருகிறார். தனது 17வது வயதில் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்று உலகிலேயே மிகச்சிறிய வயதில் நோபல் பரிசு பெற்றவர் என்ற பெருமையை பெற்றார். கிராசல் மச்சேல். மொசாம்பிக் நாட்டை சேர்ந்த இவர் ஆப்பிரிக்காவில் பெண் கல்வி மற்றும் குழந்தைகளின் உரிமைக்காக பல தசாப்தங்களாக போராடி வரும் ஒரு தீவிர ஆர்வலர் ஆவார். முன்பெல்லாம் மான்கள் மட்டுமே வருவாய் ஈட்டி வந்து கொண்டிருந்தனர். இப்பொழுது பெண்களுக்கு கல்வி அறிவு கிட்டியதால் பெண்களும் மான்களுக்கு சமமாக வருமானம் ஈட்டுகின்றனர். இதனால் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுள்ளது. பெண்கள் கல்வி பெற்றதால் இன்றைய உலகில் உள்ள அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால் தளம் பதித்துள்ளனர். அறிவியல், மருத்துவம், விளையாட்டு, விண்வெளி ஆராய்ச்சி துறையில் சிறந்தவர்களாக உள்ளனர். விண்வெளியில் பயணம் செய்த முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா, இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு, இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி, இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி அண்ணா ஜார்ஜ் போன்றவர்கள் கல்வியால் உயர்ந்து நாட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கும் உதாரணமாக இன்றளவும் உள்ளனர். பெண் கல்வியை மேம்படுத்துவது என்பது குடும்பத்தின் வறுமையை ஒழிப்பதோடு சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அடிப்படையாகும். கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பெற்றோர்களுக்கு பெண் கல்வியின் அவசியத்தையும் அதன் நீண்டகால நன்மைகளையும் எடுத்துரைக்க வேண்டும். சிறுவயது முதலே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான கல்வி மற்றும் வாய்ப்புகள் உள்ளன என்ற சிந்தனையை வளர்க்க வேண்டும். மாணவிகளுக்கு பள்ளிகளில் சுத்தமான கழிப்பறை வசதி மற்றும் முழுமையான பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும். தொலைதூர பகுதிகளிலிருந்து பள்ளிக்கு வரும் மாணவிகளுக்கு இலவச பேருந்து வசதி போன்றவற்றை சரியாக பயன்படுத்த செய்ய வேண்டும். பள்ளி படிப்போடு நின்றுவிடாமல் கணினி அறிவு மற்றும் தையல் போன்ற சுயதொழில் சார்ந்த பயிற்சிகளை பெண்களுக்கு அளிக்கலாம். கல்லூரி படிப்பை தொடரவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் வழிகாட்டுதல் முகாம்களை நடத்த வேண்டும். பெண் கல்வியை வளர்க்கும் வகையில் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. கஸ்தூரிபா காந்தி பாலிகா. இந்த திட்டம் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க செய்தல், தங்கும் வசதியுடன் கூடிய உண்டு உறைவிட பள்ளிகள் மூலமாக ஏழை எளிய பெண் குழந்தைகளின் கல்வி உறுதி செய்யப்படுகிறது. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். இத்திட்டம் பெண் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்வதோடு பாலின சமத்துவத்தை மேம்படுத்துதல், நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இடைநிற்றலை தடுத்து பெண் குழந்தைகள் பள்ளி படிப்பை முடிப்பதை உறுதி செய்கிறது. ஒரே பெண் குழந்தையாக இருக்கும் மாணவியரின் கல்வி செலவை ஆதரித்தல். பள்ளிகளில் 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் ஒற்றை பெண் குழந்தைகள் 10 வகுப்பில் 70% மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருக்க வேண்டும். மாதந்தோறும் கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. வளர்ந்த நாடுகள் பல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தேவைகள், சுதந்திரம், பாதுகாப்பு என பெண்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி வருகின்றனர். பெண்களுக்கு கல்வி அவசியம் என்ற விழிப்புணர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெண் கல்வியின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் சீர்கேடுகளை களைவோம். இருளில் மூழ்கியிருக்கும் சமுதாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர பெண் கல்வி என்ற விளக்கை ஏற்றுவோம். நாடு மற்றும் வீட்டின் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும். பெண்களை தெய்வமாக வழிபடும் நாம் கல்வி அறிவு பெறவும் செய்வோம். பெண் கல்வி என்பது ஒரு குடும்பத்தின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் நாட்டின் முன்னேற்றத்தின் அடித்தளமாகவும் விளங்குகிறது. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. கல்விதான் அழிவில்லாத சிறந்த செல்வம் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். எனவே பெண் கல்வி என்பது செலவு அல்ல, அது எதிர்காலத்திற்கான சிறந்த முதலீடு. ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். பெண் கல்வி வளர்ந்தால் குடும்பம் வளரும், குடும்பம் வளர்ந்தால் நாடு வளரும். வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு உலகை அழகாக்க பெண் கல்வியை வளர்ப்போம்.
1: இதுவரை பெண் கல்வி உரை வழங்கினார் டி பிரணிதா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக பாடல்களை பாட வந்திருக்காங்க டி அகல்யா.
2: பாடல் கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா.
3: கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா, கிருஷ்ண

அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, வெள்ளைத்திரு நீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளைத்திரு நீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயில் எரிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, வெள்ளைத்திரு நீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமயில் எரிவேல்

0: இதுவரை நமக்காக பாடல்களை பாடினார் டி அகல்யா. நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காரு ஜி கனகதாஸ்.
1: நான் இப்ப உங்களுக்காக எளிய பாடம் என்ற கதையை சொல்ல போகிறேன். ஓர் ஊரில் முத்தன் என்ற செல்வந்தன் இருந்தான். அவனுக்கு முன்னோர்கள் சேர்த்து வைத்த பெருஞ்செல்வம், வீடு, நிலப்புலன்கள் எல்லாம் இருந்தன. பண்ணையிலும் வீட்டிலும் பல பணியாட்கள் வேலை பார்த்து வந்தனர். இத்தனை செல்வமும் வசதியும் இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. அது என்னவென்றால், சிறிது காலமாகவே அவன் இரவில் உறக்கம் வராமல் தவித்து வந்தான். முத்தனின் பால்ய நண்பன் கந்தன். கந்தனும் முத்தனும் சிறுவயது முதலே ஒன்றாக படித்தவர்கள் என்பதால் இருவருமே தங்கள் இன்பத் துன்பங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்வார்கள். முத்தன் தன் நண்பனான கந்தனை சந்தித்து சமீப காலமாக தனக்கு உறக்கம் வராமல் தவிப்பதை பற்றி சொன்னான். கந்தனும் சிறிது நேரம் யோசித்து விட்டு, "கவலைப்படாதே முத்தா, எனக்கு தெரிந்த சிறந்த நாட்டு மருத்துவர் இருக்கிறார். அவரிடம் சென்று உனக்கு வைத்தியம் செய்தால் உனக்கு நன்றாக உறக்கம் வரும். ஆனால் அந்த வைத்தியர் நம் ஊரின் அருகிலுள்ள மலை மீது வசிக்கிறார். நாம் நாளை காலை சென்று அவரை பார்க்கலாம். ஆனால் மலையடிவாரம் வரைதான் நாம் மண்டியில் செல்ல முடியும். அதற்கு மேல் நடந்துதான் செல்ல வேண்டும். உனக்கு சம்மதமா?" என்று கேட்டான். எப்படியேனும் தனக்கு இரவில் உறக்கம் வந்தால் போதும் என்று நினைத்த முத்தன் அதற்கு சம்மதித்தான். மறுநாள் காலையில் இருவரும் ஒரு மாட்டு வண்டியில் மலையடிவாரத்தை அடைந்தனர். அங்கிருந்து மலை மீது இருவரும் நடந்தபடியே ஏறி சென்றனர். மலை மீது ஏறி செல்ல முத்தன் மிகவும் சிரமப்பட்டான். ஆனால் கந்தனோ ஏற்கனவே பழக்கப்பட்டதால் எளிதாக ஏறி சென்றான். கிட்டத்தட்ட பல மணி நேர பயணத்திற்கு பிறகு இருவரும் மலை உச்சியை அடைந்தனர். அங்கே ஒரு மரத்தடிக்கு சென்ற கந்தன், "திடீரென்று யோசனை செய்தவனாய் மறந்தே போய்விட்டேனே. இன்று அந்த மருத்துவர் அயலூருக்கு செல்லும் நாளாயிற்றே. நாம் நாளை வந்து இவரை சந்தித்து மருந்து வாங்கலாம்" என்றான். முத்தனுக்கு கடுமையான கோபம் வந்தது. அவன் கந்தனை திட்டி தீர்த்தான். பிறகு இருவரும் இறங்கி வந்தனர். மலையடிவாரத்தில் நின்றிருந்த வண்டியில் வீடு வந்தனர். கந்தனும் விடை பெற்று சென்றான். மறுநாள் முத்தனை தேடி கந்தன் வந்தான். அவன் முத்தனிடம், "இன்று மருத்துவரை பார்க்க செல்லலாமா?" என்று கேட்டான். முத்தனோ, "வேண்டாம் கந்தா. நேற்று இரவு என்னை அறியாமலேயே நன்றாக உறங்கினேன். காலை கண் வைத்த போதுதான் உண்மையை புரிந்து கொண்டேன். நீ நேற்று என்னை மலைக்கு அழைத்து சென்றதில் நன்றாக நடந்து களைத்து போயிருந்தேன். அந்த களைப்பில் உறங்கியும் விட்டேன். உண்மையிலேயே சொல், மலை மீது மருத்துவர் இருக்கிறாரா?" என்று கேட்டான். அதற்கு கந்தனோ, "அப்படி எந்த மருத்துவரும் இல்லை முத்தா. தினமும் எந்த வேலையும் செய்யாமல் உண்டு வீணே உட்கார்ந்து பகலில் உறங்கிக் கொண்டிருந்தால் இரவில் எப்படி உறக்கம் வரும்? பகலில் நன்றாக உழை, இரவில் தானாக உறக்கம் வரும். இதுதான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கான எளிய வழியும் கூட. உன்னிடம் பொய் சொல்லி மலை மீது அழைத்து போனதற்காக என்னை மன்னித்து விடு" என்றான். "நான் உன்னை மன்னிக்க வேண்டியதில்லை கந்தா. எளிய பாடத்தின் மூலம் வாழ்வின் உண்மையை புரிய வைத்த உனக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும்" என்று மகிழ்ச்சியோடு சொன்னான் முத்தன். நேர்மையும் மரக்கன்றும். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டின் ராஜாவுக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு

0: குழந்தைகள் இல்லாததால் அடுத்த ராஜாவாக யாரை தேர்ந்தெடுப்பது என்று யோசித்தார். இறுதியாக நாட்டின் எதிர்காலமான குழந்தைகளில் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு போட்டி வைத்தார். அதன்படி வந்திருந்த எல்லா குழந்தைகளுக்கும் தலா ஒரு விதை கொடுக்கப்பட்டது. யார் இந்த விதையை நட்டு நன்றாக வளர்த்து 3 மாதங்களுக்கு பிறகு பெரிய செடியாக கொண்டு வருகிறீர்களோ அவர்களே அடுத்த ராஜா என்று அறிவித்தார். போட்டியில் இளவாரன் என்ற ஏழை சிறுவனும் ஒரு விதையை பெற்று கொண்டான். அவன் வீட்டிற்கு சென்று ஒரு தொட்டியில் மண் நிரப்பி அந்த விதையை நட்டு தினமும் தண்ணீர் ஊட்டி ஆசையாக வளர்த்து வந்தான். ஆனால் 2 வாரங்கள் ஆகியும் விதை முளைக்கவில்லை. மற்ற குழந்தைகள் தங்கள் செடி முளைத்து விட்டதாக பெருமையுடன் பேசிக் கொண்டனர். இளவாரன் தொட்டியை மாற்றினான், வேறு மண் போட்டான், தினமும் கவனித்தான். ஆனாலும் 3 மாதங்கள் முடிந்த பிறகும் அவனது தொட்டியில் ஒரு சின்ன புல் கூட முளைக்கவில்லை. இளமாறன் மிகவும் கவலையடைந்தான். 3 மாதங்கள் முடிந்து அனைத்து குழந்தைகளும் ராஜாங்கத்திற்கு வந்தனர். எல்லார் கைகளிலும் அழகான பசுமையான செடிகள் பூக்களோடு இருந்தன. இளமாறன் மட்டும் வெறும் தொட்டியோடு பயந்து கொண்டே ஒரு மூலையில் நின்றான். ராஜா ஒவ்வொரு செடியாக பார்த்து கொண்டே வந்தார். கடைசியில் இளமாறனின் வெறும் தொட்டியை பார்த்தார். ஏன் உன் தொட்டியில் செடி இல்லை என்று கேட்டார். இளமாறன் அழுது கொண்டே, ராஜா, நீங்கள் கொடுத்த விதையை நான் தினமும் கவனித்தேன், ஆனால் அது முளைக்கவே இல்லை. நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, அதான் வெறும் தொட்டியோடு வந்தேன் என்றான். ராஜா புன்னகைத்து இளமாறனை கட்டிப்பிடித்து இவனே அடுத்த ராஜா என்று அறிவித்தார். அனைவருக்கும் அதிர்ச்சி. ராஜா விளக்கினார், நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்தது அவிக்கப்பட்ட விதைகள். அவிக்கப்பட்ட விதை ஒருபோதும் முளைக்காது. ஆனால் மற்ற குழந்தைகள் அனைவரும் ராஜா ஆக வேண்டும் என்ற பேராசையில் வேறு விதையை போட்டு செடியை வளர்த்து வந்து பொய் சொல்லி உள்ளனர். இளமாறன் ஒருவன் மட்டும்தான் தன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் உண்மையை பேசினான். நாம் எதற்கும் ஆசைப்பட்டு பொய் சொல்லக்கூடாது. இளமாறன் தன் உள்ளத்தால் பொய் சொல்லாமல் நேர்மையாக இருந்ததால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் மனதிலும் வரலாற்றிலும் இடம் பிடித்தான். இதையே வள்ளுவர் தன் குறளில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துலெல்லாம் உளன். ஒருவன் தன் மனமறிய பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்ந்தால் அவன் இந்த உலகத்தில் உள்ள வாழும் மக்களின் மனங்களில் எல்லாம் நிலையான இடத்தை பிடித்து வாழ்வான்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் ஜி கனகதாஸ். கற்றலை எளிதாக்கும் தொழில்நுட்பம் உரை வழங்க வந்திருக்காங்க என் கே திவ்யதர்ஷினி.
2: கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி. தொழில்நுட்பம் அந்த மாற்றத்தை வேகப்படுத்தும் சக்தி. இன்று நாம் வாழும் காலம் அறிவின் காலம் மட்டுமல்ல, அறிவை அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் தொழில்நுட்பத்தின் காலமும் ஆகும். ஒரு காலத்தில் ஒரு சிறிய சந்தேகத்திற்கு கூட நூலகம் தேடி செல்ல வேண்டியிருந்தது. ஆசிரியரிடம் கேட்க அடுத்த நாள் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. ஒரு புத்தகம் கிடைக்கவில்லை என்றால் பல இடங்களுக்கு அலைந்து தேட வேண்டி இருந்தது. ஆனால் இன்று ஒரு கைபேசி, ஒரு இணைய இணைப்பு, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், இந்த 3 இருந்தால் போதும், உலகமே நம் வகுப்பறையாக மாறிவிடுகிறது. முன்பு அறிவை தேடி மனிதன் சென்றான், இன்று அறிவே மனிதனை தேடி வருகிறது. தொழில்நுட்பம் என்பது வெறும் கணினியோ கைபேசியோ அல்ல. மனிதனின் கற்றலை எளிமைப்படுத்தும், புரிதலை ஆழப்படுத்தும், திறமையை வளர்க்கும் ஒவ்வொரு கருவியும் தொழில்நுட்பம்தான். இன்று ஒரு மாணவர் வகுப்பறையில் மட்டுமல்ல, வீட்டிலும் கற்கிறார், பேருந்தில் பயணம் செய்யும் போதும் கற்கிறார், விடுமுறை நாளில் கற்கிறார். காரணம், தொழில்நுட்பம் கற்றலை நேரத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டு எடுத்துச் சென்றுவிட்டது. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கு ஏற்ப கற்றலை தெளிவாகவும் எளிமையாகவும் மாற்றும் பாலமாக இன்று தொழில்நுட்பம் திகழ்கிறது. மாணவர்களின் கற்றல் முறையும் மாறியுள்ளது. முன்பு பாடங்களை

பாடம் செய்தனர் என்று விரும்பி படிக்கின்றனர். ஒரு அறிவியல் பாடத்தை புத்தகத்தில் படித்தால் ஓரளவு புரியும். அதையே ஒரு காணொளியாக பார்த்தால் இன்னும் நன்றாக புரியும். அதையே ஒரு முப்பரிமாண மாதிரியாக, அதாவது 3D பார்த்தால் அது மனதில் நிரந்தரமாக பதிந்துவிடும். இதுதான் தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய சிறப்பு. கண்ணால் காண செய்கிறது, காதால் கேட்க செய்கிறது, கருத்துக்களை மனதில் பதிய செய்கிறது, கற்றலை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது. இன்று கல்வி என்பது பள்ளியில் கற்பது மட்டுமல்ல, உலகமே ஒரு சிறந்த வகுப்பறையாக காணப்படுகின்றன. இணையமே ஒரு பெரிய நூலகம், தொழில்நுட்பமே ஒரு புதிய பாதை. அந்த பாதையில் ஆர்வத்துடன் நடப்பவர்களுக்கு அறிவு என்ற இலக்கு மிகவும் அருகில் இருக்கிறது. அதனால்தான் கற்றல் கடினமாக இருந்த காலம் மாறிவிட்டது. கற்றல் சுவாரஸ்யமாகும் காலம் வந்துவிட்டது. தேடி தேடி கற்கும் காலம் மறைந்துவிட்டது. நினைத்த உடனே தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. இந்த மாற்றத்திற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் கற்றலை எளிதாக்கிறது என்று நாம் சொல்கிறோம். அது எப்படி? கற்றலை காட்சிப்படுத்துகிறது. ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் சொல்லும் கருத்தை இன்று காணொளிகளில், படங்களில், அசைவு படப்பட்ட, அதாவது அனிமேஷன் விளக்கங்களில், முப்பரிமாண மாதிரிகள், அதாவது 3D மூலம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதனால் படித்தேன் என்ற நிலை மாறி புரிந்து கொண்டேன் என்ற நிலை உருவாகுகிறது. அடுத்து ஒவ்வொருவரின் கற்றல் வேகத்தையும் தொழில்நுட்பம் மதிக்கிறது. ஒரு பாடம் புரியவில்லை என்றால் அதை மீண்டும் பார்க்கலாம், நிறுத்தி பார்க்கலாம், குறிப்பெடுக்கலாம். இதனால் கற்றல் போட்டியாக அல்ல, புரிதலின் பயணமாக மாறுகிறது. இன்று ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ள செயலிகள் அதிகமாக காணப்படுகின்றன. அதன் மூலம் பாடக்குறிப்புகள், வீட்டுப்பாடங்கள், வினாத்தாள்கள், மதிப்பெண்கள் ஆகியவற்றை எளிதாக பகிர முடிகிறது. ஒரு வகுப்பறையே இணையத்தில் உருவாக்கியது போல் அது செயல்படுகிறது. இணையவழி சந்திப்பு, காணொளி சந்திப்பு போன்ற செயலிகள் தூரம் என்ற தடையை உடைத்துவிட்டன. ஒரு ஆசிரியரும் அவரின் மாணவரும் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் ஒரே நேரத்தில் வகுப்பில் இணைந்து கற்க முடிகிறது. கல்விக்கு எல்லை இல்லை என்பதை இந்த தொழில்நுட்பம் நிரூபித்துள்ளன. கற்றலை எளிதாக்கும் செயலிகள் இங்கு ஏராளம். இணையத்தில் கணிதம், அறிவியல், பொருளாதாரம் போன்ற பாடங்களை எளிமையாகவும் எளிய விளக்கத்துடனும் சொல்லித்தருகிறது. பிற மொழிகளை கற்றுக்கொள்வது ஒரு விளையாட்டை போல் மாறிவிட்டது. புதிய சொற்களையும் புதிய மொழிகளையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. இணையத்தில் பல கல்வித்தலங்கள் பள்ளி பாடங்களிலிருந்து போட்டித் தேர்வுகள் வரை மாணவர்களுக்கு பல்வேறு காணொளி பாடங்களை வழங்குகின்றன. பாடங்கள் கடினமாக தோன்றினாலும் அவற்றை எளிய எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குவதால் மாணவர்களின் புரிதல் அதிகரிக்கிறது. அதே போல் சமூக வலைத்தளம் ஒரு மிகப்பெரிய கல்வி களஞ்சியமாக மாறியுள்ளது. கணிதம் முதல் விண்வெளி அறிவியல் வரை, இசை முதல் ஓவியம் வரை, சமையல் முதல் கணினி நிரலாக்கம் வரை கற்க விரும்புபவர்களுக்கு ஆயிரக்கணக்கான தரமான காணொளிகள் கிடைக்கின்றன. இன்று செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் மாணவர்களின் கற்றலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளன. ஒரு சந்தேகத்தை கேட்டால் உடனடியாக விளக்கம் கிடைக்கிறது. கட்டுரை எழுத உதவி, இலக்கண பிழை சரி செய்தல், கணித கருத்துகள் விளக்குதல், அறிவியல் பாடங்கள் எளிமைப்படுத்துதல் என பல வழிகளில் இவை துணை நிற்கின்றன. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தரும் பதில்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது சரியல்ல. சிந்தித்து சரிபார்த்து ஆசிரியரின் வழிகாட்டுதலுடன் பயன்படுத்தும் போதுதான் அதன் முழு பயன் கிடைக்கிறது. இன்று கற்றலை மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றும் வினாடி வினா செயலிகளும் உள்ளன. அதனால் வினாடி வினா வடிவில் பாடங்களை பயிற்சி செய்ய முடிவதால் மாணவர்கள் விளையாடிக்கொண்டே கற்றுக்கொள்கின்றனர். அறிவியல் பாடங்களை இணையத்தின் மூலமாக மெய்நிகர் ஆய்வகங்களை, ஆய்வகத்திற்கு செல்லாமலேயே பரிசோதனைகளை அனுபவிக்க செய்கின்றன. இதனால் கற்பனை அறிவாக மாறுகிறது, அறிவு அனுபவமாக மாறுகிறது. இதனால்தான் இன்று நாம் பெருமையாக சொல்வோம், புத்தகம் அறிவை தருகிறது, தொழில்நுட்பம் அந்த அறிவு

0: புரிய வைக்கிறது. ஆசிரியர் பாதையை காட்டுகிறார். தொழில்நுட்பம் அந்த பாதையில் நம்பிக்கையுடன் நடக்க உதவுகிறது. தொழில்நுட்பம் இன்று நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது. ஆனால் எந்த ஒரு கருவியும் அதை பயன்படுத்தும் மனிதரின் கையில்தான் அதன் மதிப்பை பெறுகிறது. கற்றலுக்காக பயன்படுத்தும் போது ஒரு கைபேசி அறிவை பெருக்கும். ஆனால் அதே கைபேசி அளவுக்கு மீறிய பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தப்பட்டால் நேரத்தையும் கவனத்தையும் வீணாக்கும். எனவே தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். தொழில்நுட்பம் நம்மை பயன்படுத்திவிடக்கூடாது. எவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் வந்தாலும் ஆசிரியரின் இடத்தை எதுவும் நிரப்ப முடியாது. கணினி தகவல்களை தரலாம், ஆனால் மனித நேயத்தை கற்பிக்க முடியாது. செயற்கை நுண்ணறிவு பதிலை தரலாம், ஆனால் பண்பை வளர்க்க முடியாது. இணையம் அறிவை வழங்கலாம், ஆனால் ஒழுக்கத்தை விதைக்க முடியாது. ஒரு நல்ல ஆசிரியர் மாணவனின் புத்தகத்தை மட்டுமல்ல, அவனது வாழ்க்கையையும் வடிவமைக்கிறார். அதனால்தான் தொழில்நுட்பம் ஆசிரியருக்கு மாற்றாக அல்ல, ஆசிரியரின் திறனை மேலும் வலுப்படுத்த துணையாக இருக்கிறது. மகாகவி பாரதியார் கூறியுள்ளார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாடலின் மூலம் அவர் கனவு கண்டது சுறுசுறுப்பும் அறிவும் தன்னம்பிக்கையும் நிறைந்த இளைஞர்கள். தங்களின் கனவை நினைவாக்கும் வலிமை இன்று தொழில்நுட்பத்திற்கு உண்டு. ஒரு விதையை விதைத்தால் அது உடனே மரமாகாது. அதற்கு நல்ல மண், தண்ணீர், சூரிய ஒளி, பராமரிப்பு அனைத்தும் தேவை. அதேபோல் ஒரு மாணவரின் வெற்றிக்கும் ஆர்வம் என்ற விதை, ஆசிரியர் என்ற தோட்டக்காரர், பெற்றோர் என்ற உரம், தொழில்நுட்பம் என்ற நீர், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அறிவு என்ற மரம் செழித்து வளரும். ஒரு காலத்தில் நூலகம் சென்று படிக்க கடினமாக இருந்தது. ஆனால் இன்றோ நூலகம் நம் கைபேசியிலே அடக்கிவிட்டோம். இன்றைய மாணவர்கள் புத்தகத்தோடு உலக அறிவையும் சுமக்கின்றனர். அறிவை தேடும் பயணம் இனி கடினமான பாதை அல்ல. ஆர்வம் இருந்தால் போதும், உலகமே உங்கள் வகுப்பறை. இதுவே தொழில்நுட்ப புரட்சி. தூரத்தை துரத்தியது தொழில்நுட்பம், நேரத்தை சேமித்தது தொழில்நுட்பம், அறிவை அனைவருக்கும் சமமாக வழங்கியது தொழில்நுட்பம். கல்வி நமக்கு எதிர்காலத்தை உருவாக்குகிறது. தொழில்நுட்பம் அந்த எதிர்காலத்தை இன்னும் ஒளிமயமாக்குகிறது. ஆகவே கற்கலாம், வளரலாம், சிந்திக்கலாம், சாதிக்கலாம் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு.
1: இதுவரை கற்றலை எளிதாக்கும் தொழில்நுட்பம் உரை வழங்கினார் என் கே திவ்யதர்ஷினி. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?

ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.

0: நேரம் 7:45. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில்

முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உற்பத்தி

0: கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிகளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும், தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்தார். அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திட்ட பயன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவேக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:50.
2: செய்தி கதம்பம்.
0: இன்றைய செய்தி கதம்பத்தில், கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தூய்மை இருவார விழாவில் கலந்து கொண்டு மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி ஆற்றிய உரை, சென்னை IIT முன்னாள் மாணவர்களின் பிளர்க்ஸ் AI இணை நிறுவனர் திரு ரோஷன் ராஜ் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. தூய்மையான பாரதத்தை உருவாக்கிடவும் நாட்டின் பசுமை பரப்பளவை

0: அதிகரிக்கவும் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி. அவர் பேசுகையில்
1: Developmental activities in the name of national highway, the surge that we make in space activities, our logistics, smoke emissions from industrial area, smoke emission from all the automotives and the locomotives, we cannot live without all these crimes being done. I still call it fossil fuel. Is that right? But what is the other alternative? If you look at the surge that the country is doing, we are now touching an age where there will be no usage of fossil fuels but hydrogen instead. Environment-friendly fuel or energy supplies, which India, I think, will be a model for the whole world. Now it is the time that fresh or newer inventions will definitely be developed. But until then, we have a responsibility to counter to all the crimes that we have committed to Mother Earth. ஒரு பாரதியனா இருந்து கவுண்டர் ஆக்ஷன் என்ன நம்ம பண்ண முடியும்? அதுல இருந்து பிரதமர் வந்து டெவலப் பண்ண ஒரு மாடல் ஸ்வச் பாரத் மிஷன், 2015ல அவங்க வந்து ஸ்வச்சதா பக்குவாடா ஒரு 15 நாள் July 1 இருந்து 15 வரைக்கும் இது உங்க கடமை. இது வந்து 15 நாளுக்காக நீங்க பண்ணாதீங்க, 15 நாள்ல நீங்க இது பண்ணி இது உங்க பிஹேவியரா மாத்துக்கணும். அதற்கான ஸ்கீம்ஸ் நிறைய அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப ஈஸி. இப்ப புதுசா அவங்க வந்து ஒரு மரம் நீங்க மண்ணுக்கு கிஃப்ட் பண்ணும்போது அந்த மரத்துக்கு ஒரு பேரு பை, அது உங்க சொந்த அம்மா பெயரா இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் இமோஷன். There is no glorious or no other glorious tribute that you can give your mothers. Ek ped apne maa ke naam pe is a very benevolent, glorious activity. I had started doing it this year. I planted a jackfruit tree in the zoo in Delhi in my mother's name. And ever since that, I was lucky enough to do this same activity in other parts of the country in almost 5 states. And I am going to another 5 states. Before the 15th this month, I will complete like at least 10 states. I wish I could do more. So, this will definitely surface as a benevolent activity by citizens or sons and daughters of this soil. ഭൂമിക്ക് ഒരു പച്ചക്കുട വിരിക്കണം.
0: சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவர்களின் ஸ்டார்ட் அப் நிறுவனமான பிளர்க்ஸ் ஏஐ அதன் தொழில் விரிவாக்கத்திற்கு 2.2 மில்லியன் டாலர் நிதியை திரட்டியுள்ளது. இதுகுறித்து இணை நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு ரோஷன் ராஜ் எமது செய்தியாளரிடம் கூறுகையில்,
2: This is Roshan Raj. I'm the co-founder and CEO of Blurks AI. So Blurks AI is a data intelligence platform that we have been operating, primarily focusing on Indian defense and maritime applications. So largely, we are a company, we understood that in the Indian ecosystem, especially in the defense ecosystem, we are import heavy dependencies on external intelligence products. Because of that, we understood that there is a very high requirement, especially with data and AI coming into picture, our self-reliance for building intelligence systems in India so that our safety and security does not go into international geography, our data privacy and everything stays in the country. We decided to build Blurks primarily

0: to build intelligence platforms for Indian defense and maritime agencies. We have been doing this for the last 5 years. We're deeply integrated with Indian Navy and Indian Coast Guard. We have been supplying systems to them, platforms, etc., which is currently protecting our international waters. Beyond Indian defense, we also work with various critical maritime institutes like ports, shipyards, fisheries, etc., where we provide them with commercial use cases and applications where their operational efficiency and, you know, financial and sustainability can be improved in their day-to-day operation. Beyond India, also we have gone ahead and have done some international validation, starting from Indonesian fisheries department, where we are helping their fishermen to be able to source sustainably and also stay compliant with international rules and regulations of export-import market. While we are also working with Dubai Maritime City, it is one of the largest shipyards in the world, where we are enabling them to optimize their current operations and deliver a high throughput in the way they do currently their day-to-day work. So that's broadly about Blux. With me, I have also my co-founder, Dr. Avinash Kori, who is also my batchmate from my undergraduate studies from IIT Madras. We have been doing this work for the last 5 years. Currently, we have done a fundraising of $2.2 million, in which we are planning to take our Blux initiative global, in which we will be exploring Southeast Asian markets and Middle Eastern market, where similar maritime applications have picked up due to recent global activities, and we will be getting into those markets while also strengthening and providing various new platforms and products to the Indian defense agencies. So yeah, that's broadly about what we do today and what we are planning to do forward.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா FCRA 2.0 இணையதளத்தை இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், வெளிநாட்டிலிருந்து நிறுவனங்களுக்கு வரும் நிதிக்கான வழிமுறைகள் இதன் மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேச நலன் சார்ந்த விஷயங்களை காக்கும் பொருட்டும் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் வெளிநாட்டிலிருந்து வரும் நிதியை கண்காணிக்கும் பணி அரசுக்கு எளிதாகும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறியுள்ளார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடல் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படவுள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மெல்பர்ன் பயணத்தை முன்னிட்டு ஆஸ்திரேலியாவிற்கான இந்திய உயர் ஆணையர் திரு நாகேஷ் சிங்குடன் நடத்தப்பட்ட நேர்காணலின் ஒலிப்பதிவினை கேட்கலாம்.

நேரம் 8:26. நேர்கள் இனி கேட்கவிருப்பது திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் பாரதி திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஜெய்ஹிந்த் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கலாம் திரைகானம். முதல் பாடல் ராஜேஷ் மற்றும் ராஜேஷ் குமார், குரல்களில் ராஜா.

0: நேரம் 11:45 ஒலித்துக் கொண்டிருக்கிறது திரைக்கானம். ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz திரைக்கானம் தரும் அடுத்த பாடல் ஸ்ரீனிவாஸ் குரலில் ரோஜா கூட்டம்.
1: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

நேரம் 11:51. ஒலித்துக் கொண்டிருக்கிறது திரைகானம், ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில், துள்ளுவதோ இளமை.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. இரவின் மடியில் ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சியில் ஜென்டில்மேன் மற்றும் எஜமான் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக எம்ஜி குமார் மற்றும் குழுவினர் குரல்களில் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஜென்டில்மேன்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:15 ஒலித்துக் கொண்டிருக்கிறது இறைவன் மடியில் ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா ஆகியோர் குரல்களில்

ஒலித்து கொண்டிருக்கிறது இரவின் மடியில் ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:20.

நேரம் 12:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடியில் ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஷாகுல் ஹமீத் மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோர் குரல்களில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:30. இது இரவின் மடியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் குழுவினரோடு பாடியது. வருகிறார் எஜமான்.

0: மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 12:39. இது இரவின் மடியில் ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன் குரலில்.
1: கம் கம் கை நாட்டு
2: என்னங்க யஜமா திட்டுங்க,
1: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
2: அட அதான் நான் பார்த்தேன்,
1: தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
2: தெரிஞ்சு போச்சுன்னா
1: தலை கவிழ்ந்து நிக்கணும், கிடைச்ச

ஒலித்துக் கொண்டிருக்கிறது இரவின் மடியில் ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 12:44 நிமிடம். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.

இரவு நேர இன்னிசை கீற்றாக உலாவர இருக்கிறது நினைவில் நின்றவை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று ரெட் மற்றும் ரன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக டிஆர் சிலம்பரசன், மாதங்கி மற்றும் சிவகுமார் ஆகியோர் குரல்களில் தேவாவின் இசையில் ரெட்.

ஒழித்துக் கொண்டிருக்கிறது நினைவில் என்றவை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக ஹரிஹரன் மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல். வரும் நேரம் 1:17.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:22 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நினைவில் இருந்தவை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர்.

நேரம் 1:35 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நினைவில் நின்றவை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரவிருக்கும் பாடல் கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது நினைவில் என்றவை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். இதுவரை ரெட் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் கேட்டோம். அடுத்ததாக ரன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது தேவன் மற்றும் நவீன் குரல்களில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைவில் என்றவை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெட்ஸில் அடுத்து வரவிருக்கும் பாடல் உதித் நாராயண் மற்றும் சுஜாதா குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:47.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது நினைவிலின்றவை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 1:52. அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில். உடன் பாடியிருக்கிறார் சாதனா சர்கம்.

0: பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ், கேரளா, மாஹே அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஃபார் த நெக்ஸ்ட் 3 to 4 days. Similar conditions are expected to prevail over north interior Karnataka, Saurashtra, Kutch, Vidarbha, Rajasthan and parts of northeastern region during the next 2 days. And in men's cricket, England defeated India by 125 runs in the third T20 international at Trent Bridge in Nottingham tonight. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் மூடுபனி, அலைகள் ஓய்வதில்லை, நெற்றிக்கண் ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக மூடுபனி படப்பாடல்கள்.

இதுவரை மூடுபனி என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் அலைகள் ஓய்வதில்லை படப்பாடல்கள்.

0: இல்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தேன், உன் பூஜைக்கு நெஞ்சுக்குள் பூ வளர்த்தேன். விழிகளில் வழிகிற துளிகளில் இவள் மனம் தினம் தினம் கருகிற வரையிலும் கண்ணா.
1: தரிசனம் கேள்.

0: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? வாடி எங்கப்ப கிழஞ்ச, எங்க அக்காவத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி வாடி அடி வாடி அடி வாடி எங்கப்ப கிழங்க, எங்க

இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி, நீ பொண்ணு நான் பையன்.

0: match in Atlanta. Argentina was trailing by 2 goals till 78th minute when the defending champions pulled off a stunning comeback. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது இனிய ராகம் நிகழ்ச்சியில் அமலான் தத்தா அவர்களின் சரோடு இசை, அதனைத் தொடர்ந்து உஸ்தாத் விலயத்கான் அவர்களின் சித்தார் இசை ஆகியவை கேட்க இருக்கிறோம்.
2: Now, listen to a Sarod recital in Raag Ahiri by Amlan Datta.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை அமலன் தத்தா அவர்களின் சரோடிசை, அதனைத் தொடர்ந்து உஸ்தாத் விலயத் கான் அவர்களின் சிதார் இசை ஆகியவை கேட்டோம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர். நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ரச்சாப்பு தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே. எம் டி ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

ஜெகத்குரு ஆதிசங்கரர் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல் கே ஜே ஜேசுதாஸ். நிகழ்ச்சியில் அடுத்து ராமானுஜன் என்ற படத்திற்காக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் வாணி ஜெயராம் குழுவினர்.

நேரம் 5:26. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. தொடரும் இந்த குரல்கள் வி. நாகையா பி. லீலா, படம் பக்த மார்க்கண்டேயா.

ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம